0: ஒன்றுக்கும் தெரியாம போய் ரகசியம். நான கஷ்டமும் தெரியும் பையன் போய் ரகசியம் பையனும் கலத்தன சச்சோ அட்டாய் குத்தோல் சரி ஞான பையனும் அமர்த்தன குத்த அட்டாய் ஞான குத்தோல் சரி பையனும் மனசில் கராத
1: கை நாசத்தை இங்க பாடான நாசத்தை உங்க கிஷேன் உள்ளத்தாக்கி இங்க உள்ள தியானம் கை.